அடுண்டு ஜான் லேனன் யோகோ ஒன்னோ லப்பென் பிளாஸ்டிக் ஒன்னோ பேனட்டும்பென் கிலுனலுன் ஆர்ட்விக் சினாங் அலுனலாம் தே ஹாப்பி எக்ஸ்மஸ் வார் இஸ் ஓவர்.